0: ஸ்ரத்தா டாப் ஸ்டோரி. போர்ட் சிட்டி சித்தியே சீன ஜாதிக்கான் தினாட்டு ரெண்டும் நியோக சீகிரிய பிரதேசி அத்தரம் கொட்டகத் சீன ஜாதிக்கான் தினாட்டு ரெண்டும் நியோகலபாகின திபினவா எவுன் கொழம்பு மகேஸ்வராத் அதிகரணேடி திரிபத் கிரிமின் பசுவாய் கொழம்பு வராய் நகரேதி சீன ஜாதிக்கேக்கு பெஹரகின கொஸ் கஹத்தனிய கிரிமே சித்திய சம்பந்தின் செககார சீன ஜாதிக்கான் தினாட்டு சோதனா எல்லவுனா கொழம்பு அபராத கொட்டாசிய சிதுக்கல விமர்சனியக்கதி ஒவுன் அத்தரங்கோட்டுகின திபுனே சீகிரிய பிரதேசேதி ஹாத்தனியட்ட சம்பந்த சீன ஜாதிக்கான் துந்தினைக்கு அத்தரங்கோட்டு கெனீம சதா போலீசிய பசுகியதா மகஜன சகாய அபேட்சா கரமின் ஒவுன்கே தத்து மாத்தியவித்த நிகுத்கரனு லபுவா சீன ஜாதிக்கான் பிரிசக்கத்தரத்திவு கெட்டுமக்கின் அனுத்துருவ எக் சீன ஜாதிக்கேக்கு பெஹரகின கொஸ் ஹாத்தனிய கருத்திபுனே பசுகிய ஜூலி மாச விசித்துன்வனதாய் மியகிய சீன ஜாதிக்கையாகே சிறுர அஹலியகுட பிரதேசே கலைபது ஸ்தானிக்கு திபி சுயாகெனுனா சித்திய சம்பந்தையின் மீட்ட பிராத்தரங்குடகத் சீன ஜாதிக்கியான் சங்கியாவது தினிக் ஒவுன் மேவன விட்ட ரக்ஷித பந்தனாகார கத்தக்கர சிட்டினவா டாப் ஸ்டோரி
1: அனுக்ரஹய செமட்டு அத்துதுன் கமனட்டு ஜவயதுன் ரட்டட்டு பனதுன் திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய பீப்பிள்ஸ் லீசிங் விஸ்வாசே பிரமுகயா
2: சேம மோதக் ரசவத் கர

சதகம் சேர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திரையாவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரையா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரையா நிதாசலபிய புத்தானு பாவே விதா தெக்பென சந்த பிரித்தே ஆனு பாவேன்